0: இது பார்க்கறது பாக்கெட் ஜிப்ஸ்
1: Good evening, I'm here, and we start pulling at 1-2-3.